0: உள்ளே போலோ அடலயனா மூலகுஞ்ச நாம ஜீட்டா அதிவாலல்ல அதுகளா சாஸ் ஜனக மீட்டா விதியாமோ மகந்தியா சூட்டினா தேனு கிருபாதீன் ராஜபகதானா சுனு பாபரி டேகர் ஆதபராணா சுனு பாரி ஆயத்சானா நிலவேணி சுன பிரதேசி சாஞ்சமே ஹர் பாயி ஹர் பாயி பாகி சுன பைராகி சரம் ரோகியே ஏ மனதே சங்கன கிஜே குருமரோ மானா நான் ஏ பகுத்தாரணக்கு ஆகவகாணம் சோனே வாகிஜே குடா மானோ சோரே சீகர்மக மானம் நேச்சல பிராணா மிதியா மானா சுபர்தாசா ஜீவே போஜல் தெரிய ஜீவே கரும் லிகாசம் குர்ச விஜே அமத் பீ ஜாவே தியானோ நான் சரண பயா துவாரே ஹரம் வரகு சுகர் மானம் உன் பாவரே மத ஜானே பிரமே பாயா சரம் பாரே சன்னி ஜன்னி தியாயம் என்ன பிராபத்தியா தின் சுக பாயோட வாக்கி தர்சன பாயே தீவிரமான மனுக்கருமான சகலா அம்மோடாயி ஓ தன் பகசுதந்த ஹரி ஆபஜாயம் நானக தீன் சுகர் அகர் ஆர் ஆஜர காய சுய மல்லா பஞ்சம் ஆர் சரண கமல கீட்டு ஏக் சதுகு தீஸ் கே பலராமஜி ஹர உதய பண்டார் சகு ஹர தீஸ் கே பலராமஜி பவன் வீராவட சமரத்த கர்ண உருவஹாரா கோயினா லாகே போஜர பாரவதாரா ஆதி ஜகா பகுதி காலஸ்தே கரமன் ஜீவா நான் ராம சமீட்ட அந்த மந்த ஜீவா ஆபயா விமலய ஹுக்கம் சதி பலராம் ஜியோ ஜிஸ்னே தேரி சதி பலராம் ஜியோ தேரி டீ துஸ்தே பாயி சாச்சே சிஜன ஹாரா ஜிஸ்தே காலி கோய் நீ ஐசா பிரபு ஹமாரா சாந்தரா மங்கல கயா தின் ரயதரா தமாரி சஃபர் பேட்டா கர் பூரா நாங் சபரஹாரி கமரியா சச்ச நாம் ஹாயன் மஸ் பாயா பலராம் ஜியோ சதுகு மிலியா தியால் குண பண்ணாசி காயா பலராம் ஜி அகுண கோவிந்த காவோ நித பிராண பி சுவாமியா சு கய கண்ட லய மில்தே அந்த ஜாமியா சாசந்தோபாரி நாசி சகலா பிரபு கரணே ஹாரி உபஜியா தத் கியான சவரே பையா பலராம் ஜி பிரம பிரம மிலியா கோனா சகே பின் பலராம் ஜி விஷம் பேக்கே பிஷம் சுகணி விஷ்ணுதிரி ஆயா ஜல் சூர்ண பிரிய சுவாமி கடரியா சமாயா ஜிஸ் தேவே சமாயா கிந்த கேனா ஜாயி ஜிஸ் கே ஜாயி லக்னே நாயி ஹர ராசி சந்த மஹல்லா பஞ்சவா கர் துஜா இக்கியோ ஓங்கார் கோபர சாது கோதிங்கோ லாகி ஹர ரங்க ஜாகி ஹர ரங்க ஜாபே பாக மிலே சந்த பியாரியா குருச்சரண லாகே பரம் பாகே காஜல் சவாரியா சுண சரணி பாணி சஹமி ஹர நாம் ஜபட் வாகி மனோ அந்த நான் சரணம் சுவாமி கோபிரபாகே அன்ன சத் சுவாவா சாதனங்காவம் குண காய ஹர் துகநாசே ஜமன் கணா மந்தா நிர்மல் தேஷ்ணா மனுபணம் ஹோரேண் சாது ரபராது பாவா பனவந்த நான் தயாத் அருங்காவம் மேல குரு சாகர் தரையா ஹர்ஜன் ஸ்தரையா ஹர்ஜன் தியாய பாய் மிட்டே அவன் ஜானா பாக் தேஷ் பாய் ஹர்ஜே பிரபணம் ஜப ஏக பார் பூர்ணி கோயி பினவந்த சோயி பதித்த பவன் ஹர நாம பூர்ண சந்தாக்கே காம குரு சந்த பாயா பிரபு தியாயா சகலேஷா புண்ணியா ஓம் தாபன் சே சதா சரசே பிரபு மிலே சரி விஷுனியா மன சாந்தாயி வஜீவிதாயி மனோ கதனா விஸ்ரீ பினவந்தனா சதகுதிராயா சதா ஜெகதீஸ்ரீ ராகசூயி சந்த மஹல்லா பஞ்சமா கர் திஜா ஏ ஓங்கார் சுகபிரசாதம் தூ சாகர பைராகிரமன் கேரி ராம தூ சாகர நாகோ சாரணா ஜானா தேரி ராம் சாரணா ஜானா சுகோட ஜானா கரம சாயி கிருப்பா கே மத தீஜே ஆட் பேத தியாயி கர்பனா கீஜே ரோண்ட ஹுஜே ஜிக ஜீரே தேரி சாபு நானகா டாகரம ஜெய்கன் தேரி ராம் தும் கௌர் அது கீர் கம்பீரா தும் பிற பௌரியா ராம தூ வடே வடே வட உஜே லௌரியா ராம் ஹோ கிருஷ்ணை இக்கோ தூய் அப்பயா சானா அமர்தே ஜீவா சர்வனா ஜனே சரணி தாசி தாசிவான் ஹரியா நான் கட்டார் ஆப்பன் பாவன் கரியா துஜே பர மேராமானா துஜே மேரா தானா ராம சுவர்த்தமா சாயி சுஜனாய ஜானா ராம் சுயி ஜானே சுயி பிஷானே நாகோ நசரிந்தே மனமரோகி பௌத்த பாந்தி மாயா பந்தி டாகர் பாணி ஜகர் வந்தி நிமிஷகர மானா நாகி தூ டாகர் தூ நாங்க பானம் ஓம் வாரி ஓ வாரி யா கோலி பகத் ஓலா ராம பல் ஜாயி லாக் லாக் வரியே பரம் கோலா ராம் மிட்டே தாரி தஜிப கார ஜவான மானா பிராப் ஜி பணி பேண்ட காய் பிரவானா ਵਾਹੀ ਮੋਲੀ ਬਾਰਾ ਚੋਲੀ ਮੁਗ ਚਗ ਜਾ ਖੋਲਾ ਕੋ ਨਾਨ ਰੋਈਏ ਸ਼ਰਮ ਮੇਰਾ ਉਲਾ ਸੂਈ ਮਹੱਲਾ ਪੰਜਾਂ ਸਾਜੇ ਪੁਰ ਸਤਿਗੁਰ ਮੇਰਾ ਪ੍ਰਭ ਦੇ ਪਵ ਨਾ ਜਾਣਾ ਰਾਮ ਮਾਤੁ ਦੁਆਈ ਸੰਬੰਧਾ ਜੀ ਪਰਪਰਾ ਰਾਮ ਜੀਓ ਪਿੰਡ ਦਿਸਕਾ ਗੀਆ ਸਰਵਗੁਣਾ ਭਰਪੂਰੇ ਅੰਤਰੇ ਬੁਰਾ ਸਰਵਰਿਆ ਭਰਪੂਰੇ ਤਾਂ ਕੀ ਸਰਸ ਪਾਏ ਸਿਰ ਕਲਿਆਣਾ ਜੋ ਰੁਲਿਆਰੇ ਨਾ ਸਗਰਵਾਣਾ ਐਸਾ ਗੜ ਬਾਗੀ ਭਾਜ ਦੇ ਮਿਲੇ ਪ੍ਰਭ ਜਾਪੀ ਰਾਮ ਚੰਨ ਹੋਏ ਕਿਰੇ ਉਤਰੇ ਹਰਨੀ ਤੂੜੀ ਨਾ ਰਾਮ ਹਰ ਤੂੜੀ ਨਾਈ ਪ੍ਰਭੂਦੀਏ ਬੋੜ ਜਨ ਨਾਈਏ ਗੁਰਚਰਨੀ ਪਰਪ ਭਾਗਿਆ ਜਿਸ ਪਾਈਏ ਹਰ ਗੁਣ ਗਾਏ ਨਾਮ ਦਿਆਏ ਫਿਰ ਸੋਗ ਨਹੀਂ ਸੰਤਾਪੇ ਨਾ ਗੁਰਾ ਜੀ ਦਾਤਾ ਪੂਰਾ ਪ੍ਰਤਾਪੀ ਹਰ ਹਰ ਗੁਣ ਨਿਦੇ ਹਰ ਸੰਤਨ ਕੇ ਵਸਿਆਏ ਰਾਮ ਸੰਤ ਗੁਰ ਸੇਵਾ ਲੱਗੀ ਦਿਨ ਵਰ ਪਾਏ ਰਾਮ ਪਰਬਤ ਪਾਇਆ ਆ ਮਟਾਇਆ ਹਰ ਪੂਰਨ ਕਿਰਪਾ ਧਾਰੀ ਸਰਨ ਜਿਹਾ ਭਾਗਾ ਹਰ ਭੇਟਿਆ ਕਮਰਾਰੀ ਜਿਸ ਕਾ ਦੀ ਮੇਲੀ ਆ ਜੋਤੀ ਸਮਾਇਆ ਨਾਗ ਨਰਿਆ ਜਪੀ ਮੈਂ ਸਤਿਗੁਰ ਸੁਖ ਪਾਇਆ ਗਾਉ ਮੰਗਲੋ ਹਰ ਪੁਸ਼ੀ ਸ਼ਾਈ ਰਾਮ ਰੁਤੀ ਆਪਣਾ ਸਵਾਮੀ ਸਿੱਧੀ ਮਰੇ ਨਾ ਆਈ ਜਾਈ ਰਾਮ ਉਨਾਸੀ ਪਾਇਆ ਨਾਮ ਦਿਆ ਸਰ ਪਾਈ ਸਹਿ ਆਨੰਦ ਕਨੇਰੇ ਗੁਰ ਚਰਨੀ ਮਨ ਲਾਈ ਪੂਰੇ ਰਿਆ ਗੁੜ ਗੁੜ ਅਵਨਾਸੀ ਸੰਤ ਸਾਈ ਕੋ ਨਾਨਕਾਰ ਸਗਲੇ ਪੂਰੇ ਗੁਰਚਰਨੀ ਮਨ ਲਾਈ ਸੂਈ ਮਹੱਲਾ ਪੰਜਵਾਂ ਕਰ ਕਿਰਪਾ ਮੇਰੇ ਵੀ ਸਵਾਮੀ ਨੇਰ ਦੁੱਖ ਦਰਸ ਤੇਰਾ ਰਾਮ ਲਾਗ ਦਿਓ ਪਿਆਰੇ ਮੇਰੇ ਹਰਾ ਦੇ ਮੇਰਾ ਰਾਮ ਹਰ ਰਾਜਾ ਦੇ ਦੁੱਖ ਨਾ ਵਿਆਪੇ ਕੋਈ ਜਿਦਰ ਪੂਰ ਸਵਾਮੀ ਤੈ ਸੋਈ ਪਰਮ ਹੋਵ ਘਰ ਨਾਢੇ ਪ੍ਰਭੂ ਨੇਰੂ ਦੇ ਨੇਰਾ ਨਾਨਕ ਜਬਰ ਕਿਰਪਾਗੀ ਜੀ ਨੇ ਦੇਖ ਦਸ ਤੀਰਾ ਕੋਟ ਕਰਨ ਦੀ ਜੇ ਬਰਾ ਪ੍ਰੀਤ ਹੋਣ ਗੁਣ ਗਏ ਬਰਾ ਸੀ ਰਾਮ ਸੁਣ ਸੁਣ ਇਹ ਨਿਰਮਲ ਹੋਵੇ ਕੱਟੀਏ ਕਾਲ ਕੀ ਫਾਸੀ ਰਾਮ ਕੱਟੀਏ ਜਾਂ ਫਾਸੀ ਸਿਰ ਅਵਨਾਸੀ ਸਗਲ ਮਗ ਸੁਗਿਆਨਾ ਹਰਾ ਜਪਗੇ ਦਿਨ ਰਾਤੀ ਲਾਗੇ ਸਹਿ ਧਿਆਨਾ ਕਲਮ ਉਦਾਰੇ ਰੁਜ ਤਾਰੇ ਮਨ ਕੀ ਨਾਸੀ ਕੌ ਨ ਪ੍ਰਵਾ ਕੀਜੇ ਹਰ ਗੁਣ ਗਾਈਏ ਅਵਨਾਸੀ ਰੋਡ ਅਸ ਤੇਰੀ ਢਹਿਲ ਕਮਾਵੇ ਚਾਰਨਕ ਬਰਾ ਮਾਰਗ ਰਾਮ ਭਾਉ ਸਗਲ ਨਾਮ ਸੁਚੜੀ ਦੇ ਮੁਤਾਗ ਰਾਮ ਬਹੁ ਜਲ ਤਰਿਆ ਹਰ ਸਿਮਰਿਆ ਸਗਲ ਮਨੋਰਤ ਪੂਰੀ ਮਾਂ ਬਗੈਰ ਸਿਵ ਜੇ ਅਜੇ ਅਨਾ ਤੂਰੀ ਮਨ ਬਸਤ ਫਾਈ ਸਗਲ ਕੁਦਰਤ ਮਾਰਗ ਗੌ ਨ ਕਿਰਪਾ ਕੀਜੇ ਮਨ ਸਦਾ ਦਲੇ ਮਾਰਗ ਇਹੋ ਵਰੇ ਅਵਡਿਆਈ ਇਹ ਤਨ ਹੋਏ ਅਵਡ ਭਾਗਾ ਰਾਮ
1: ਇਹੋ ਰੰਗ ਇਹੋ ਰਸ ਭੋਗਾ ਹਰ ਚਰਣੀ ਮਨ ਲਾਗਾ ਰਾਮ ਮਨ ਲਾਗਾ ਚਰਣੇ ਪ੍ਰਭ ਕੀ ਸਰਣੇ ਕਰਨ ਕਾਰਨ ਗੋਪਾਲਾ ਸਭ ਕਿਛ ਤੇਰਾ ਤੂੰ ਪ੍ਰਭ ਮੇਰਾ ਮੇਰੇ ਠਾਕੁਰ ਦੀਨ ਦਿਆਲਾ ਮੋਹੇ ਨਿਰਗੁਣ ਪ੍ਰੀਤਮ ਸੁਖ ਸਾਗਰ ਸੰਤ ਸੰਗ ਮਨ ਜਾਗਾ ਕਹੋ ਨਾਨਕ ਪ੍ਰਭ ਕਿਰਪਾ ਕੀਨੀ ਚਰਨ ਕਮਲ ਮਨ ਲਾਗਾ ਸੂਹੀ ਮਹੱਲਾ ਪੰਜਵਾਂ ਹਰ ਜਪੇ ਹਰ ਮੰਦਰ ਸਾਜਿਆ ਸੰਤ ਭਗਤ ਗੁਣ ਗਾਵੈ ਰਾਮ ਸਿਮਰ ਸਿਮਰ ਸੁਆਮੀ ਪ੍ਰਭ ਆਪਣਾ ਸਗਲੇ ਪਾਪ ਤਜਾਵੈ ਰਾਮ ਹਰ ਗੁਣ ਗਾਏ ਪਰਮ ਪਦ ਪਾਇਆ ਪ੍ਰਭ ਕੀ ਉੱਤਮ ਬਾਣੀ ਸਹਿਜ ਕਥਾ ਪ੍ਰਭ ਕੀ ਅਤ ਮੀਠੀ ਕਥੀ ਅਕਥ ਕਹਾਣੀ ਭਲਾ ਸੰਜੋਗ ਮੂਰਤ ਪਲ ਸਾਚਾ ਅਬ ਚਲ ਨੀਵ ਰਖਾਈ ਜਨ ਨਾਨਕ ਪ੍ਰਭ ਭਏ ਦਇਆਲਾ ਸਰਬ ਕਲਾ ਬਣ ਆਈ ਆਨੰਦਾ ਵਜਹਿ ਨਿਤ ਵਾਜੇ ਪਾਰ ਬ੍ਰਹਮ ਮਨ ਬੂਠਾ ਰਾਮ ਗੁਰਮੁਖੇ ਸਚ ਕਰਨੀ ਸਾਰੀ ਬਿਨਸੇ ਭ੍ਰਮ ਪੈ ਝੂਠਾ ਰਾਮ ਅਨਹਦ ਬਾਣੀ ਗੁਰਮੁਖ ਵਖਾਣੀ ਜਸ ਸੁਣ ਸੁਣ ਮੰਤਨ ਹਰਿਆ